0: மைனாவதி
1: எஸ் சார்.
0: திருப்பதி
2: வந்தி தினகூர்களே
3: ரன்ன பம்பரா பரம்பரே
0: முஸ்தபா
4: ஆயா ஹூ
0: ஸ்ரவந்தி

சந்தன் கங்கன் பந்தன் சுல்ல பந்தன் சுல்ல கங்கன் சுல்ல சந்தன் சுல்ல சுல்ல சுல்ல சில்லியா சனக் ஜனக் பா.